0: ஊஞ்சு
1: ஃபஹே ஏவுரென்னா திமா மதி காவா உடு திமன் ரஸ்கலாங்கே ஹத்தவா ஏ உடு ஜீனத்திரி குரவ்வா ஃபாவனி கும் ஃபதே கும் கங் ஏவுரென் நுபலனீயே அதி ஏ உடு ஃபலஃபலாகிங் குஸ்ஃபை விஷ்ணுவே.

0: معه.
1: யார் விட்டாங்க லா யுஹ்ஸி அல்லாஹு பதில் யௌம லா யுஹ்ஸி அல்லாஹு நபிய எத்தனும் ஃபஷம் வாணிங்க
0: يَوْمَ لَا يُخْزِي اللَّهُ النَّبِيَّ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ